0: கழிவையில கொஞ்சம் வச்சிரு கழிவை செஞ்சிருந்தேன். மாலை பாட்டு பீட்டுனாரு உச்சரிக்காய் மாலையில்
1: You are listening to 95.1 GEM FM, Bowen's Community Radio Station.